அன்பார்ந்த ஒட்டோகோ வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 105.4 சிற்றலை வரிசையில் இன்றைய தலைப்பில் நாம் பேச போகிறது பெண் சுதந்திரம். ஏன்னா நம்ம போன வாரம் வந்து இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே எல்லாம் கொண்டாடினோம் இல்லையா. ஸோ அப்போது இந்த இன்னைக்கு பெண்களுக்கு சுதந்திரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான். ஏன்னா பெண் சுதந்திரம்ங்கிறது நம்மளுடைய ஆடை சுதந்திரம், என் இஷ்டத்துக்கு என் வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்துப்பேன், என் சொந்த காலில் நான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி இது. 2025 போன வருஷம் ஒரு படம் வந்தது பேட் கேர்ள் இது ஒன்று, அது எல்லாமே வந்து அதே போல் இன்னொரு படம் வந்தது டியூட்னு ஒரு படம். ஏன்னா எல்லாமே ஒரு அறகுறை வேக்காட்டுத்தனம்தான். என்னன்னாக்கா கரெக்டாக சொல்ல இந்த பெரியாரிசம் அதி தினமும் பேசி பெண் சுதந்திரத்தில் ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லாத படங்களாக தான் நான் நினைப்பேன். முக்கியமாக சொல்ல இந்த பேர்ட்கள் அப்படின்ற படத்தை பற்றி சொல்லணும்னா, ஒரு பொண்ணுடைய முக்கியமான காலகட்டமான 15-30 தான் அவங்களோட சரியான வாழ்க்கையை ஒரு இதை கொண்டு போகிற ஒரு டைம். அது கரெக்டாக முக்கியமான ஒரு காலகட்டம். அந்த டயத்துக்கு நான் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் என் இஷ்டத்துக்கு வாழ்வேன், அதில் என்ன நடந்தாலும் அதுக்கான ரெஸ்பான்சிபிள் நான் தான் அப்படின்னு. அது வந்து ஒரு இப்போ ரீசண்டாக ஒரு புரட்சிகரமான பேரண்டிங் பற்றி ஒன்று இருக்குது, அதை பற்றி இன்னொரு தலைப்பில் பேசுகிறேன் நான். அது வந்து இந்த வயசில் இது தேவையா அப்படின்றத விட அதில் அவங்க என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா, பெண்களை சுதந்திரமாக விட்டாலே அவங்களே அவங்களுக்கு வாழ்க்கையில் எது வேணுமோ அதை பார்த்து எது ரைட்டு எது தப்புன்னு அவங்களே உணர்ந்துப்பாங்க அப்படின்னு அந்த கருத்தை சொல்லுது. அதில் அந்த பொண்ணு வந்து பெற்றோரை எதுக்குறதோ இது என் இஷ்டங்கிற ஒரு அடாவடித்தனமான ஒரு இதுவாகுது. இன்றைக்கி 15 வருஷத்தில் சீரஞ்சி நிற்கிற நிறைய பெண் கதைகள் வந்து நிறைய தொலைக்காட்சிகளில் டாக் ஷோவாக ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொருத்தி ஒரு இவங்க வந்து உட்காந்துன்னு என்னம்மா எதுக்குமா இங்கே வந்திருக்கேன்ற மாதிரி ஒரு இதில் போயின்ட்டுருக்கு. அது அதை பேஸ் பண்ணி ஒரு சினிமாவை கூட ஒன்று வந்துன்னு நினைக்கிறேன். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே கருவுற்று ஒரு குழந்தைய வந்து தத்து கொடுத்து அங்கே போய் மறுபடியும் அந்த பணத்துக்கு ஏதோ சம்திங் அந்த மாதிரியான ஒரு இதுகள் ஒரு சேனல் கிடையாது கதைகளில், நிஜத்துலேருந்து நிஜத்தில் கதையிலேருந்து அப்படின்ற மாதிரி ஒரு இதுவாக போயின்ட்டுருக்கு. நிஜமாக சொல்ல நான் என்னுடைய கண்ட்ரி இன்றைக்கி என்னுடைய இதில் நியூசிலாண்டில் நான் சொல்லுவேன் பெண் சுதந்திரம்னா எங்கள் ஊரில் தான் சுதந்திரம். எங்களுக்கு 125 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து பெண்கள் ஓட்டுரிமை உண்டு. இன்றைக்கி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் எவ்வளவோ முன்னேறி இருக்கும். ஈவன் குழந்தைகளை வளர்க்குறதுக்கு நாங்கள் எங்களால் வந்து லீவ் எடுத்துக்க முடியும். குழந்தைகள் வளர்ப்பு ஒரு நிஜமாக சொன்னால் குடும்பங்கிறது தான் இங்கே முக்கியத்துவம். பெண்ணுக்கு வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணை வந்து அவள் பொண்டாட்டியாகவே இருந்தால் கூட அவளுடைய கன்சர்ன் இல்லாமல் தொட முடியாதுங்கிறது எப்பேற்பட்ட ஒரு இது. அது ஒரு இதில் இவரி ரீசண்டாக ஒரு எங்கள் வீட்டில் வந்து பசங்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்துருந்தாங்க இந்தியாவில் தாய்க்கிழவின்ற ஒரு படம். அந்த படத்தை வந்து பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, சூப்பர் இது 2026 சூப்பர் இது, நீங்கள்லாம் அந்த காலத்தில் வந்து பாட்டி எல்லாம் எப்படிலாம் வளர்த்தாங்க என்னெல்லாம் சொன்னாங்க, ஒரு பெண்ணுக்கு வந்து தனியாக வந்தால் யார் பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் அது சொல்லி ரொம்ப சலாகிச்சாங்க. அது சொல்லுதுங்க பெண் சுதந்திரம்னா எல்லாம் வந்து கல்வி தான் முக்கியம். அது ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது முன் சீட்டில் ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இது பண்ணச்சே இந்த பாட்டி வந்து தலையில் தட்டி 10 ஜென்ரேஷன் நீங்களாம் படிக்கிறதுக்கு உங்களை தைரியமாக வெளியில் அனுப்பிச்சு அப்படின்னு விட்டும். ஏன்னா இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து பெண்களுக்கு லேப்டாப் கொடுக்கறது, சைக்கிள் கொடுக்கறது, ஃப்ரீ பஸ் கொடுக்கறது, புஸ்தகங்கள் எல்லாமே இலவசம். ஆனால் கல்வியில் இந்த குழந்தைங்களுக்கு கவனம் இருக்கா அப்படின்னா அது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்கு. இதில் ரொம்ப அழகாக அந்த கதையை வந்து கொண்டு போயிருக்காங்க, குடும்ப பொறுப்பு. அந்த குடும்ப பொறுப்பு கூட அடுத்த தலைமுறைக்கு கூட அது அந்த இது போகணுன்றது, சொந்த காலில் நின்று

0: இந்த தொழில் செஞ்சு தன்மானத்தோடு வாழறதும் சிக்கனமாக வாழறதும் அதே போல் தன்னுடைய வாழ்க்கையை தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து அடுத்த தலைமுறைக்கெல்லாம் கூட வளர்ச்சியை காட்டுறதுங்கிறது தான் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க அப்படின்னு போட்டிருந்தேன். அதில் என் பொண்ணு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்கார் ராதிகான்னு சொல்லிட்டு. அதே போல் அந்த தெய்வங்களை பற்றி சொல்லும்போது கூட ரொம்ப அழகாக கூடிட்டு, சுவாமி கூட பாரு ஒரு எல்லாத்துக்கும் வந்து ஒரு படிப்புக்கோ ஒரு செல்வத்துக்கு எல்லாருக்கும் பெண் தெய்வங்களை மட்டும்தான் என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வசனங்களும் ரொம்ப அழகாக இருக்கும். அதில் ஏன் உணர்வு பூர்வமாக அந்த ஒரு கேரக்டர்னாக்க, சுபாஷ் அந்த ஒரு தன் அவங்க அம்மா வந்து ஒரு சிங்கிள் மதராக இருந்து வளர்த்தது, தான் தன்னுடைய வாழ்க்கையிலையும் சிங்கிள் மதராக ஒரு குழந்தைய வளர்த்தது, அதெல்லாம் வந்து என்னென்னா உணர்வு பூர்வம், ஏன்னா அனுபவிச்சதை அவங்க வாழ்ந்து காட்டியிருக்கா. அதனால் இந்த படம் வந்து அவ்வளோ கிரேட் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு வீட்டில் பசங்கள்லாம் சொல்லிட்டு, நிச்சயமாக இது இதெல்லாம் வந்தால் நிச்சயமாக பாருவன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் அந்த வசனத்தை கூட அந்த பசங்க எனக்கு அனுப்பிச்சதுங்க, கேட்போம். அதை
1: பொழப்புக்கு தாண்டி முதல்ல ஒரு பொம்பளைக்கு சுதந்திரம் வேணும். அப்படி அது மட்டும் இருந்துட்டா மத்த சுதந்திரம் என்ன, அடுத்தவ என்ன உனக்கு தாரு, படைக்க காக்க அழிக்கண்டு அத்தனைக்கும் ஆம்பளைய கும்பிட சொன்ன கூட படத்துக்கும் படிப்புக்கும் பொம்பளைய தாண்டி காட்டி கும்பிட சொன்ன.

அந்த காலத்தில் வந்து ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் கெட்டு நொந்து போனால் திரும்பி வந்தால் பிறந்த வீட்டில் ஒரு மஞ்சக்காணி நிலம்னு ஒன்று கொடுப்பாங்க. ஐவன் எங்கள் அம்மா காலத்தில் கூட இருந்தது மஞ்சக்காணி நிலம். அது வந்து யாருக்குமே இது ஏதாவது தாய் வீட்டை சீரவனும் அதாவது ஆதரவு இல்லாத வந்தபோது ஒரு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், பெருசெல்லாம் இருக்காது. அது வந்து தலைமுறை தலைமுறையுமா அந்த தாய் வழியாக வர பொண்ணுக்கு மட்டும்தான் இருந்தது. அது நல்ல வசதி வாய்ப்பாக இருந்தால் ஒரு ஒரு பகுதியாக கொடுப்பாங்க. ஆனால் கொஞ்சமாக இருக்கவங்களுக்கு ஒரு ஆடு மாடு மேய்க்கிறவங்க கூட சரி ரெண்டு ஆட்டை வந்து பிடிச்சிக்கிட்டு போ அப்படின்னு. இவன் இந்த கிராமத்து படங்கள்லாம் அதை நீங்கள் ரொம்ப நல்லா பார்க்கலாம். இன்றைக்கி அந்த இதுவே வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஏன்னா அதுக்கு பதில் வந்து சீரா வந்து நகை பணம் காரு இதெல்லாம் கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் திருப்பி ரீசேல் வேல்யூ இருக்கான்னு கேட்டால் எனக்கு நிஜமாக சொன்ன அதெல்லாம் இல்லை. அந்த நிலத்தமெல்லாம் கொடுக்கறது வந்து மகனுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்களே தவிர அந்த பொண்ணுக்கு கொடுக்கச்சே இல்லைங்கிறது எழுதப்படாத சட்டமாகவே இப்போ வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். பையன்கள் ரெண்டு மூணு பேர் இருந்தாக்க எங்கே இருக்காங்க, அவங்க வந்து அதை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இந்த சமூகத்தில் இப்போ வந்து மகளை தள்ளி தான் வைக்கிறாங்கங்கிறது நிஜ நிதர்சனம். இந்த இதில் வந்து அந்த பொண்ணு வந்து வேறொரு சமூகமோ இல்லை யாரையும் இஷ்டப்பட்டவளை கல்யாணம் பண்ணிட்டா சொத்தில் ஒரு பங்கு ஒரு இது கூட கொடுக்கறதில்லை. இதில் வந்து இந்த வேற ஏதாவது சமுதாயத்தில் பண்ணிட்டா அதுங்களை பற்றி கேட்கறதுக்கே இல்லை, அந்த பேரண்ட்ஸை கைவிட்டு போகிறாங்க. அப்படியே ஏதோ ஒரு கஷ்டத்தில் போனால் கூட இங்கே என்ன இருக்குது அந்த பேரண்ட்ஸோட நல்லதோ கெட்டதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகும் அப்படி தான். இதுதான் நான் நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன் கேட்டிருக்கேன். நிறைய பெண்கள் வந்து கஷ்டத்தை சொல்லி பிறந்த வீட்டில் கேட்டாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ. வெகு சமீபமாக போன வருஷம் ஒரு மிக பிரபல்யமாக பேசப்பட்ட ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். ரொம்ப வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பொன் சம் வீட்டில் அந்த புருஷன் வீட்டில் ப்ராப்ளத்தை சொன்னால் அந்த பிறந்த வீட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ. இதுதான் அதனால்தான் திரும்ப திரும்ப என்ன சொல்ல படித்த படிப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு வேலைக்கு போங்க, சொந்தமாக உங்கள் காலில் நில்லுங்க, சின்னதோ பெருசோ ஜஸ்ட் டூ சம்திங். அப்போ தான் உங்களுக்கான ஒரு அடையாளம் இருக்கும். மனசு வந்து கணவனோ இல்லை அந்த வீட்டில் ஏதாவதுன்னா கூட விட்டுட்டு உனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திட்டு வெளியில் வாங்க. நம்ம நிறைய முன்னேறிட்டோம் முன்னேறிட்டோம் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய குடும்ப நல நீதிமன்றங்கள் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. ஈவன் ஹாலிடேயில் கூட ஒர்க் பண்ணுற அளவுக்கு தான். இந்த இடத்துல நான் ஒரு படத்தை ரொம்ப பழசு தான் நினைக்கிறேன், ரேவதி நிழல்கள் ரவின்னு நினைக்கிறேன். ஒரு சக இதில் இது கோஸ்டாரை இஷ்டப்பட்டுட்டு ஒய்ஃபை கைவிட்ட மாதிரியான ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அது மாதிரி ஏதோ ஒரு இது சோஷியல் மீடியாவில் போயின்ட்டுருக்குன்னு நினச்சிட்டுருக்கேன். போயின்ட்டுருக்கு ஒரு டாக்கெல்லாம் போயின்ட்டுருக்கு. அப்போ ஒரு பாட்டு ஒன்று பாடுற மாதிரி இருக்கும், நல்லது ஒரு வேணை. இது மகாபாரதிக்கு பாரதியாரோட பாட்டு தான், ரொம்ப நல்லா இருக்கும். எஸ் ஜானகி குரலில் கேட்போம்.

மன புதுசில் வந்து புருஷன் சொல்லுவான், நீ ஏன் வேலைக்கு போகணும், நான் சம்பாதிக்கிறது போகிறோம், நீ படித்த படிப்பு விட்டுட்டு இரு, நல்லா ஜாலியாக இரு, உனக்கு என்னம்மா ராணி. அப்போது அந்த ஒரு கல்யாணமான புதுசில் வந்து ஒன்றுமே தோணாது, வீடு துடைக்கிறது பாத்திரம் அழும்போது ஆசை ஆசையாக சமைச்சு வச்சுட்டு ஒரு புருஷனுக்காக காத்துன்ட்டுருக்குறது எல்லாம் ஒரு இது தான், காலம்தான். போக போக போக போக இந்த நம்ம அந்த பொன் கொண்டு வர சீர் நகை பணம் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ள நிறைய வீடுகளை நான் பார்த்துருக்கேன். அப்படி இப்படி இப்படி இப்படி கை மாறிடும், எல்லாம் கை மாறின பிறகு என்ன வரும், சும்மா தானே இருக்க, அதுக்குள்ளே குழந்தை குட்டி ஆகிடும், சும்மா தானே இருக்க, பசங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேண்டாம், சும்மா தானே இருக்க, போய் பிக்கப் ட்ராப் பண்ணிவிடு, டிரைவர் வேண்டாம், உடம்பும் கொஞ்சம் இதுவாக இருக்கு. அதுக்குள்ளேயும் நமக்கு வந்து ஒரு வயசு எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு சுற்று பேர்க்கிற நாளைக்குள்ளே அந்த ஒரு தனக்கு மேலே இந்த சொல்லுவாங்களே மை டைம், அது ஒன்றுமே இருக்காது. இந்த குழந்தைகள் வளர்க்குறது, குடும்பத்தை பார்க்கறது, இதுலேயே என்ன ஆகிடும், ஸ்ட்ரெஸ்ஸு, டயத்துக்கு சாப்பிட முடியாது, இதிலெல்லாம் ஒரு விதமான

இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்லாம் வந்து ஒரு மாதிரி. இதே நாளில் அவன் அந்த புருஷங்கிறவன் எங்கேயோ பெரிய இடத்துக்கு போயிடுவான், ஆஃபீஸ்மா டூருமா கிளப்பு ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு எல்லாமே இருக்கும். அவனுக்கு தெரியும் இனிமே அவளுக்கு வேலை இல்லை. அதுக்குள்ளே இந்த மாமனார் மாமியாரும் அப்படியே ஒரு மாதிரி மாப்பிள்ளைக்கு தாங்கு தாங்கு தாங்கு தாங்குன்னு தாங்குவாங்க. தெரியும் இனிமேல் அவங்க போனால் கூட அவங்களுக்கு மதிப்பு இருக்காது, அவர்கிட்ட சேமிப்பு கிடையாது. எல்லாத்த விட படித்த படிப்பை வந்து அப்டேட்டாக வச்சுக்க மாட்டான். இந்த ஒரு சிறைப்பட்ட காலத்தில் எல்லாத்தையுமே தொலைச்சிருப்பாங்க. இதே நடுவில் எல்லாத்துக்கும் அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகுது அங்கே போகுது அவ்வளோ பாரு இவ்வளோ பாரு எல்லாத்துக்கும் கம்பேர் பண்ணி பண்ணி பண்ணி பண்ண என்ன ஆகும், மனசளவில் சுக்குறுன்னு முதல்ல உடைப்பாங்க. எதையாவது சொல்ல வந்தால் எரிச்சல், இப்போ தான் சொல்லணுமா, வர வர மனுஷனுக்கு நிம்மதி இல்லை, நான் இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வந்தேன் அப்படின்னு பதிலுக்கு நாமளும் காட்டுக்கு ஏதோ ஒரு கத்தை உடனே சொல்லிடுவோம். மனசாட்சியே இருக்காது கொஞ்சம் கூட. ஃபோனையோ இல்லை லேப்டாப்போயோ நோண்டின்ட்டு இம்மிலாம் டிவி, இப்போலாம் லேப்டாப்போ இல்லை ஃபோன்லேயே எல்லாமே இது இருக்குது. இப்போ என்ன அவனுக்கு எல்லாம் டயத்துக்கு வந்து சேர்றதில்ல, சம்பாதிச்ச கொட்டுறேன் இல்லை என் சம்பாதத்தை திருட்டு தூங்கு சும்மா தானே இருக்கேன் அப்படின்னு. வெரி ரீசண்டாக ஒரு ரீல் கூட பார்த்தேன் நான், அவன் வேலை செஞ்சுட்டு இருப்போம் இவன் இதே மாதிரி தான் பேசினே இருப்பான். குழந்தை குழந்தை பெருசாகிடுது காலகட்டங்களில், அந்த குழந்தைகளாவது சித்த ஒரு மதிக்குமா அப்படின்னாக்க அதுங்க அதுங்க இஷ்டத்துக்கு. இன்றைக்கி நான் வந்து இதுக்கு போகிறேன், அவுட்டிங் போகிறேன், அங்கே போகிறேன், ஃப்ரெண்ட்ஸு இப்படி தான் இருக்கும். ஒன்றுத்துக்குமே தன்னை கேட்குறது அம்மானு ஒத்தி இருக்கா கேட்கணும் அதெல்லாம் இருக்காது. அதெல்லாம் கூட ஒரு விதமான இது, உனக்கு ஒன்றும் தெரியாது, எதை கேட்டாலும் ஒரு முட்டாள் மாதிரி ஒரு இந்த பார்வை பார்க்கும். என்னமோ வீட்டுக்கு வந்தால் பசங்களுக்கும் அந்த அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பண்ணி கொடுக்குற வேலைக்காரி மாதிரி தான் ஒரு ட்ரீட்டிங். அது என்ன கொடுமையான ஒரு இதுவாக இருக்கும் தெரியுமா. இந்த சமயத்தில் தான் இந்த பசங்க இந்த பொண்கள் போயிட்டு ராங் பர்சன் கிட்ட அட்வைஸ் கேட்பாங்க. ராங் பர்சன் எய்தர் லேடிஸாக இருக்கலாம் இல்லை ஜென்ஸாக இருக்கலாம். நீ பணத்தை இப்போ சேர்த்து வச்சுக்கொன்னு இருக்கிற நகை நட்டு எல்லாத்தையும் வாங்கி அவங்க ஏதாவது பண்ணுவாங்க. ஆண்களாக இருந்தால் கேட்கவே வேண்டாம். இது வந்து இதுக்கு முன்னாடி கூட இந்துமதி அண்டு சிவசங்கர் எழுதின ஒரு ஒரு கதை கூட அதில் ஒரு இது ரொம்ப லாங் பேக், அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடியே வந்த கதைகள். வேலை வேலை ஓடுற ஹஸ்பண்டு அது தன்னை கவனிக்கிறேன்றதுனால திசை மாறுற ஒரு கதையாக கூட இருக்கும். ஸோ இதனால் இந்த மாதிரி வாழ்க்கையே திசை மாறுற ஒரு அபாயங்கள் கூட உண்டு. இப்போ நான் பார்க்குற நிறைய செய்திகள் சமூக வலைதளங்கள் இதெல்லாம் வந்து நிறைய பேரை பற்றின நிறைய விவாதத்து பெரிய செலிப்ரிட்டி தான் இவங்கெல்லாம் வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து ஒரு சில கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து அவங்களத்தான் வந்து என்னமோ ஒரு ஆதர்ச இதுவாக தலைவர்களாக ஏற்றுண்டது, ஆனால் அவங்க பர்ஃபெக்டாக இல்லை அப்படிங்கிறது மட்டும் உண்மை தான். அது இந்த இடத்துல இந்த பாடல் பொருத்தமாக இருக்குமா தெரியாது, ஆனால் நான் சொன்ன தகவலுக்கும் இதுக்கும் கொஞ்சமாக சம்மந்தம் இருந்தால் அதுக்கு இதுக்கும் நினச்சிக்காதீங்க.

எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறைய எழுத்தாளர்களில் அம்பைன்னு ஒரு பெண் எழுத்தாளர், அவங்களுடைய புனைப்பெயர், அதாவது இந்த பெண் நேம் சொல்லுவாங்க, அதுக்கான காரணத்தை சொல்லும்போது அவங்க ஒரு காரணம் சொன்னாங்க. அவங்க ஒரு 9 வயசில் படித்த ஒரு புஸ்தகத்தினுடைய ஒரு கதை பார்த்துருமோ, அதில் அந்த அது வந்து அந்த அம்பைங்கிறது வந்து ஒரு மகாபாரதத்தினுடைய வர ஒரு கேரக்டர், அது அந்த கேரக்டர் தன்னை ரொம்ப மனசில் பாதிச்சு தான் சொல்கிறான். அந்த இந்த கதை என்னென்னா, மெட்ராஸில் வசிக்கிற ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் ரெண்டு பேரும் எப்பவுமே அந்த ஹஸ்பண்ட் வந்து அந்த ஒய்ஃபை மட்டம் தட்டின்ட்டு தான் இருப்பான். ஒரு கட்டத்தில் அந்த பொண் வந்து அவ்வளோ விரட்டி விட்டுருவான், இவ தனிச்சு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்கிறான். அந்த மீண்டும் மறுபடியும்ன்ற கதை மாதிரி தான் பார்க்குறா, டீச்சராக வேலை பார்க்குறா, எழுத ஆரம்பிக்கிறா, அந்த எழுத்து புகழ் எல்லாம் அவளுக்கு ஒரு விதமான ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குது, நான் தான் யாருங்கிறது நிரூபிக்கிறது. காலப்போக்கில் ஒரு நாள் அவனுக்கு வேலையெல்லாம் போய் நடுத்தருவில் வரான், இவளை தேடி வரான். இவளுக்கு தான் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு இது இருக்குல்ல, அதை வச்சு அவளுக்கு ஒரு வேலை வாங்கித்தரான். அவன் சொன்னான், நான் உன்னோட மறுபடியும் இந்த பழைய வாழ்க்கையை வாழணுங்கிறான். சரி, ஆனால் அவன் இந்த வாட்டி நான் சொல்கிறான், அவள் மேலே அந்த பழைய ஜெலஸ், இனிமேல் எழுதக்கூடாதுங்கிறான். ஒன்றுமே சொல்லலாம். அவனுக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு, உனக்கு வேலை கிடச்சிருது, ஆனால் உன்னோட அந்த பழைய வாழ்க்கையை நான் வாழ விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து விட்றான். அந்த தைரியங்கிறது எத்தனை பேருக்கு வரும்? திருப்பி திருப்பி சொல்லுவாங்களே, ஒரு சான்ஸ் கொடு, ஒரு சான்ஸ் கொடுன்னு யாராவது சொன்னால் சான்ஸ் கொடுக்காதீங்க. அது சான்ஸ் இல்லை, இது அவங்களால் தனியாக இயங்க முடியாதுங்கிறத ஒத்துக்க முடியாத நம்மளை திருப்பி திருப்பி

எடுத்து அதிலேயே கொண்டு போய் வைக்கிற ஒரு விதமான இது தான், பூட்ட ஒரு விலங்கு தான் நான் சொல்லுவேன். ஒருத்தர் வந்து இந்த அம்பை அவங்களுடைய இதில் ஒரு இவங்க கிட்ட வந்து ஒரு வெளிநாட்டு எழுத்தாளர்கிட்ட யாரோ கேட்டிருக்காங்க, நீங்கள் எப்படி கதையெல்லாம் எழுதுறீங்கன்னு. நான் என் ஜன்னல் திறந்து வைக்கிறேன், கதைகள்லாம் பறவைகள் போல் அப்படியே உள்ள நுழையுது அப்படின்னு. அவர் சொன்னதை அப்படியே இந்த எழுத்தாளர்கிட்ட சொல்லும்போது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு இவங்க சொன்னாங்களாம், இந்த பறவை ஜன்னல் இதெல்லாம் வந்து கவித்துவத்துக்கு பண்ணால் சரியாக இருக்கும், எத்தனை பேர் பெண் கவிதைகளை அவங்களுடைய கவிதைகள் எல்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்க, அதே போல் எத்தனை பெண்களுக்கு அந்த ஜன்னலை திறக்கிற அதிகாரம், அதே மாதிரி அதுக்குள்ள அந்த பறவைகள் நுழையத்துக்கு அனுமதிக்கும் அதிகாரம் ஒரு பெண்ணுக்கு இருக்கணும் அப்படின்னு. இந்த இடத்துல நிறைய சொல்ல வேண்டியது அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் அப்படின்றது என்னென்னா, நல்லா நிறைய படிக்கணும், படிப்பு அது நிறைய அனுபவம் கொடுக்கும், வீட்டில் இருந்தாலும் சரி குடும்பத்தில் குழந்தைகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்குற ஒரு ஜன்னல் என்னென்னா இந்த வாசிக்கிற புஸ்தகங்கள் தான். நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, ஒரு வயசோட ஒரு கட்டங்களில் பிறகு இந்த ஆசை இதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ப்ரியாரிட்டியில் போயிடுது. வயசு போக போக இதெல்லாம் என்ன, இனிமே இதை போய் நம்ம படித்து என்ன, இதனால் என்ன அப்படின்னு பெண்கள் தான் தயங்குறாங்க. அப்படி தயங்குற உங்களுக்கு வாசிக்க உங்களுக்கு அந்த டைம் இல்லையா, நிறைய வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நிறைய வீடியோவில் வந்து பசங்க வந்து நிறைய எழுதுறாங்க. நிஜமாக சொன்னால் நிறைய அந்த 80 வயசுக்கு பிறகு பூங்காற்று அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, நிறைய பெரிய பிரபலங்கள் எழுத்தாளர்கள் மருத்துவர்கள் எல்லாம் எழுதுறாங்க, எல்லாம் பேசுகிறாங்க. அவங்க வந்து பெரிய ரைட்டர்ஸ் அண்டு அந்த ஒரு பெயிண்டிங் எப்படின்னு இதெல்லாம் இதை பார்த்துட்டு இப்போ 70 வயசில் வந்து கதை எழுதுகிற பெண்கள் கூட இருக்காங்க. சமையல் கலையில் சிறந்தவங்க வந்து யூடியூப்பில் சமையலுக்கான ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. அதில் இத்தனை பேருக்குமே அவங்களுடைய படைப்பு வந்து பெரிய இந்த லாபம் தருதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் ஜோஸ்டாக்னு ஒன்று இருக்குது, அந்த டியூப் அந்த யூடியூப்பில் தான் இருக்குது. அதில் நிறைய பேர் தாங்க வந்து எப்படி இந்த ஒரு லைஃப்பை வந்து எப்படி நாங்கள் இதுவாகிறாங்கன்னு ரொம்ப அழகாக கதையாக சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்னென்னா, இந்த பெண்கள் அனைவரும் இந்த ஒரு பொண்ணுன்னா இந்த தோல்வியிலேருந்து தான் இந்த அனுபவம் தைரியம் நம்பிக்கை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கோன்னு ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. இந்த கதைகள்லாம் நான் நிறைய கேட்டு நம்மளுடைய எபிசோடுக்கு கூட ஒரு சில நாளில் அவங்களுடைய அந்த ஜோஸ் டாக்ஸும் இந்த மாதிரியான நிறைய மோட்டிவேஷன் டாக்ஸ் அண்டு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் தான் எனக்கு ஒரு இந்த நிகழ்ச்சியை தயாரிக்கிறதுக்கு ரொம்ப எனக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லுவேன். அவங்களாம் பேசுகிறதெல்லாம் வெட்டி கதையே இல்லை, அவங்களுடைய வாழ்க்கை கதை தான். இன்றைக்கி நான் பலருக்கு வாழ்க்கை தந்த கதை கேட்க ஆசையாக இருந்தால் ஜோஸ் டாக்குன்னு போய் வீடியோ கூட பாருங்கங்க. ஏன்னா இன்னொன்று என்ன, அவங்களுடைய கதை சொல்கிற ஆற்றல் அந்த ஒரு அது ஒரு கலையாகவே இருக்குது. இப்போ இருக்கிற குழந்தைகளை கேட்க வைங்க, அவங்களுக்கு என்னென்னா அந்த பேசும் திறன் முக்கியமாக சொன்னால் அழா அல்லா இதெல்லாம் அந்த ரொம்ப அழகாக வரும். பேச வைங்க, குழந்தைகள் நிறைய பேசுறதே இல்லை. முக்கியமாக இந்த ஜோஸ் டாக்ல வந்து அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களும் ரொம்ப அழகாக பகிர்ந்து கொள்ற ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இது. முதல்ல ஆரம்பத்தில் இருந்து இப்போ நிறைய மொழிகளில் வந்து நிறைய நிறைய பேர் இதை வந்து இளைஞர்களுடைய ஒரு இதுவாகவே ஆயிடுத்துது. நீங்கள் இப்போ நிறைய பேருக்கு ஒரு கதைகளை சொல்லி அது மூலம் அவங்களுடைய அந்த வாழ்க்கையை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு சான்ஸாக உணர்வு. ரீசண்டாக நான் ஒரு வீடியோ பார்த்தேன், மதுமதி பாலான்னு நினைக்கிறேன், ஆமாம். அவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு இவங்களா இருக்காங்க, ஏதோ கவுன்சிலிங் பண்ணுறாங்க. அவங்க அந்த இதில் வந்து வேலு நாச்சியாரை பற்றி, இப்போ சமீப காலமாக இந்த ஒரு கட்சியோட இதில் வந்து வேலு நாச்சியார் படங்கள் கொடுத்து சில இருக்கு. ஆனால் இது அதுக்கும் முன்னாடி அந்த வீடியோ வந்தது.

நினைக்கிறேன். உமன் ஃபைனான்ஸ், அவங்களுடைய உமன் இம்பவர்மெண்ட், அப்புறம் இதுதான். அது அவங்க அந்த வலை அதில் போய் பாருங்கள். அதில் சொல்கிறாங்க அவங்க ஒரு வீடியோவில், அவங்க காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பொருளாதார சமப்பட்ட போது எப்படி அவங்க வந்து டியூஷன் எடுத்து கூடவே படித்து மேலே வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பெண்களுடைய ஒரு மனசுடைய அந்த ஒரு திருமண காயங்கிறதுக்கு முதல் காரணம் குடும்ப வன்முறைகள் கூட இருக்கும். விசு படம்னு நினைக்கிறேன், இந்த பொண்ணுக்கு ஒரு இது சொல்வார், அட்வைஸ் சொல்வார், இதை பாரு எங்கள் வீட்டில் நல்லா ஒன்று நடத்தினாங்கன்னா பேனால் எழுது, இல்லாட்டா பென்சிலில் எழுது அப்படின்னு. ஏன்னா அவங்களே பிரித்து படித்தா கூட சாதாரண இருக்கிற லெட்டர் மாதிரி இருக்கணும், நாங்கள் புரிஞ்சுக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாரு. அந்த பொண்ணு ஒரே வாரத்தில் லெட்டர் எழுதலாம். அப்பா என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க, ஒரு கஷ்டமும் இல்லை, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு ஒரு லெட்டர் எழுதியிருக்கான். அவருடைய கண்ணில் ரொம்ப ஆனதை கண்டி கடைசி வரி என்ன, இங்கே ஒரே ஒரு கஷ்டம், ஒரே ஒரு பென்சில் கூட கிடைக்கிறது இல்லை. ஒரு படம் ஒன்று பார்த்தேன், அது பேர் என்ன சத்தம் போடாதேன்னு நினைக்கிறேன், பானு பிரியா நீரில் பிருத்திவிராஜா முதல்ல பார்த்த படம்னு நினைக்கிறேன். அதில் வந்து இந்த குடும்ப வன்பொருடைய உச்சம் அது, நிச்சயமாக ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த படம் பார்த்துட்டு. அதில் ஒரு பாட்டு வரும், பேசுகிறேன் பேசுகிறேன், ஏன்னா அந்த குடும்ப வன்முறையில் அவளுக்கு குரலே போயிடும். நிறைய பெண்களுக்கு அந்த குரல் வளைய நசுக்கிற ஆயுதமே என்னென்னா நிறைய வழிகள். இப்ப இந்த பாடல் கேட்கலாம்.

நிறைய பெண்களுக்கு கல்யாணம் இந்த கல்வியோ படிப்பு வாட்டர் மேபி ஒரு கட்டத்தில் நின்றுடும். கல்யாணம் ஆன உடனே என்ன பண்ணிவிடுவாங்க, பெற்றோர்களை சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு பிறகு நீ வந்து ஒன்றும் சாதிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை, குழந்தைய பார்த்துக்கோ, குடும்பத்தை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஆல்மோஸ்ட் அந்த சொசைட்டியே அந்த மாதிரி தான். அது நிஜமாக சொன்னால் அந்த மாதிரி ஒரு நிறுத்தத்துக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை. வேலைக்கு போகாதுன்னு தடுக்கலாம், ஒரு வாய்ப்பு தராத கூட மறுக்கலாம். ஆனால் நீ இவ்வளோ படித்தா போறும்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை. அதனால் பெண்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு படிங்க. கல்யாணமானால் அது ஒரு பெரிய மைல்கல் இல்லை. இப்போல்லாம் தொலைதூர கல்விகள்லாம் கூட நிறைய வந்தது. கல்யாணமானால் என்ன, விட்டுட்டு போய் குழந்தைகளை வந்து பேரண்ட்ஸ் கிட்டேயோ யார்ட்டையோ விட்டுட்டு, இப்போல்லாம் நிறைய குழந்தைகளை வளர்க்குற நிறைய இந்த இதெல்லாம் இருக்குது. அதனால் போய் படிங்க. ஏன்னா படிப்பு வந்து பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுதந்திரம் மட்டும் இல்லை, நீங்கள் படிக்க படிக்க படிக்க குழந்தைகளும் கூட படிக்கும். இன்றைக்கி கூட நிறைய ஒரு சில சமூகத்தில் இதில் சொல்லுவாங்க, ஒரு இதில் அம்மா வந்து குழந்தையோடையே புக்கு படிச்சுட்டு போவோம், ட்ரெயினில் போனாலோ பஸ்ஸில் போனாலோ அதை அம்மா படிக்கிறத பார்த்து குழந்தை படிக்கும். அம்மா வந்து பின்னல் பண்ணுவோம், பின்னல் போடுவோம், இந்த க்ரோஷ் தமிழில் போடுவோம், குழந்தையும் கற்றுக்கும். அம்மா வந்து பெயிண்டிங் வரைவோம், குழந்தை வரையணும். ஏன்னா எந்த குழந்தைகளும் அம்மாட்ட இருந்து தான் எல்லாத்தையுமே கற்றுக்குது. ஏன்னா குழந்தைகளுன்ற எல்லைங்க வந்து ஒரு அந்த எல்லை உலகத்தை பார்க்கறது அம்மாவை பின்பற்றி தான். அது அம்மா வழியாக ஒரு வாசிப்பை அதுக்கு உருவாக்கி கொடுக்குறீங்க, ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறீங்க. அதே போல் ஒரு வாழ்க்கையோட பல கட்டங்களில் குழந்தைகளோட ஆசைகளும் கற்றலும் எல்லாமே இந்த அம்மாவை சார்ந்து தான் இருக்குது. அதனால் வாசிங்க, படிங்க, எதையாவது பண்ணிட்டேங்க, பண்ணுங்க, எதையாவது பண்ணுங்க, எதையுமே விட்டுறாதீங்க. இந்த வயசில் போய் என்ன அப்படின்னு என்ன மாதிரி ஒரு சில பெண்கள் தயங்கிறது உண்டு. நான் என்ன சொல்லலை, நான் அப்படி தயங்குற ஒரு சில பெண்களுக்காக ஒரு சில துறைகள் வந்து ஈஸியாக இருக்கும். கரெக்டாக சொல்லணும்னா போய் எங்கேயா வாலண்டியராக செய்யுங்க, சொசைட்டியில் என்கேஜ் ஆகிருங்க, நிறைய படிங்க. சுய முன்னேற்றத்துக்கு என்னக்கா அது டிப்ஸ் இருந்தாக்க குழந்தைகளுக்கோ அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுங்க. நிதி மேலாண்மையை பற்றி சொல்லி கொடுங்க அடுத்த தலைமுறைக்கு. அதே போல் ஒரு சின்ன சின்ன இந்த ஆரோக்கிய டிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, உடற்பயிற்சி, அப்புறம் இந்த புஸ்தக இதில் பற்றி என்னது நல்ல ஃபுட்டை பற்றி ஒரு நல்ல யூடியூப்பில் ஒரு டிப்ஸ் போடுங்க. பெண்களுக்கு ஒரு மாதிரி ஒரு இன்விசிபிள் ப்ராப்ளங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு உங்களுடைய அனுபவத்தை, அதே போல் சமூகத்தில் ஒரு சில சவால்கள் அதெல்லாத்தையும் பசங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு பெண்களுக்கு உதாரணம் சொல்ல ஒரு மெனோபாஸ் ப்ராப்ளங்கள்லாம் இருக்கலாம், உளவியல் சிக்கல்கள் இருக்கலாம், அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இதை தவிரவும் உங்களுக்கு பிடிச்சா நிறைய எத்தனையோ புஸ்தங்கள் இருக்குது. தமிழ் தான் வேணும்னா தமிழ் புத்தகங்களுக்கு இதே தலைப்பில் நிறைய இப்போல்லாம் வந்து கிண்டல் கிண்டல் நிறைய வலைதளங்களில் வந்துடுது. அதனால் இந்த நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எந்த அளவுமே இல்லை, எல்லையும் இல்லை. தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இதில் வந்து படிச்சுட்டே இருக்கோம். ஏதோ ஒன்றுனாக்க நம்மளுடைய அறிவையும் சிந்தனையும் யாராலுமே கட்டுப்படுத்தவே முடியாது. உண்மைதான். ஒரு படம் உண்டு, அவர்கள்னு ஒரு படம் வந்தது பாலச்சந்திரது. அதுலேயும் ஏறத்தாழ அந்த பெண் குடும்ப வன்முறை தான். அதுலேயும் ஒரு டைவர்ஸ் ஆன பிறகு அவை இன்னொரு கல்யாணத்துக்கு இன்னொரு வாழ்க்கைக்கு தயாராகும் போது அதையும் கெடுப்பான், அந்த மாதிரி போகும். அப்போ அவள் என்ன பண்ணுவோம், இதே மாதிரி தான் அந்த அம்பை கதையில் சொன்ன மாதிரி இதுவும் வேண்டாம் அதுவும் வேண்டாம், வெளியேறி சுதந்திரமாக நான் என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாமியாரை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு கதை முடியும். அதில் ஒரு பாட்டு ஒன்று வரும், காற்றுக்கென்ன வேலி கடலுக்கென்ன மூடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும்.

கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாட்டோட இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் ஒரு மீண்டும் ஒரு புது தகவலோட. நன்றி, வணக்கம்.